சபரி வானொலி நேசம்பங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:02. நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன்.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கு.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதலாவதாக அழகான ஒரு பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? படம் ஒரு சிறிது இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. படம் பெண் புத்தி முன்புத்தி, பாடல் வெண்ணிலவு துணை இருக்க. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடியான் கோவில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சிக்கு முதல் பாடலே சக்க போடு போட்டது. உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள். விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவுடையான் கோவில் பகுதியில் இருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் அறிவிப்பாளர் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து கடவுளை வணங்குகிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள், வணக்கம். சிபிஆர் அவர்கள் டீ ஆத்துறாரு. ஃபர்ஸ்ட்லே அம்மனை கண்முன் கொண்டு வந்து, பிள்ளையாரையும் கண்முன் கொண்டு வந்து, அழகாக கற்பூர ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. விசிலெடுத்து பாராட்டியிருக்கிறார். முதலில் ஒலித்த அந்த பிள்ளையார் பாடலுக்கு நம்மளுடன் இணைந்து திருப்பூர் சரண்யா சுப்பிரமணியம் இணைந்து விரும்பி கேட்கிறார் சிறப்பு. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் விநாயகரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், வாழ்க வளமுடன் என்று கைகூப்பி வணக்கம் தெரிவித்து சிறப்பு மகிழ்ச்சி என்றும், இயக்குனர் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள், வணக்கம். சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று பாடலை ஒலித்ததற்காக கூறியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் பின் புத்தி தானே ஐயா, இது என்ன முன் புத்தி என்று கேட்கிறார். அதுக்கு ஒரு நல்ல குண்டு பொண்ணு டான்ஸ் ஆடுது. இயக்குனர் அவர்கள் எங்கே அந்த வெண்ணிலவு இன்னும் காணவில்லையே, இவர் யாரை தேடுறாருன்னு தெரியுமா, அந்த ஃபேவரட் பாட்டிய. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள், வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். ஆரம்பமே அழகான விநாயகர் பக்தி பாடல், அருமை அழகு. நிசப்தமான மேடையிலும் உங்கள் உச்சரிப்பால் உயிர் கொடுக்கிறாய் வார்த்தை பூக்களை கொண்டு, வண்ண தோரணம் கட்டுகிறாய், மந்தமான சபையையும் உங்கள் மந்தகாச புன்னகையால் மாற்றுகிறீர்கள். சரியான நேரத்தில் சரித்திரம் படைக்க சந்தர்ப்பங்களை அழகாக செதுக்கிறீர்கள். இருக்கையில் அமர்ந்திருப்போரை உங்கள் இசைவால் குரலால் ஈர்க்குகிறீர்கள். எப்போ புல்லு அறிகிறது சார். நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் ஒரு நதியாய் ஓடுகிறாய். ஆயிரம் கலைஞர் மேடை ஏறினாலும் அந்த அறிமுகத்தை அழகாக்குவது உங்கள் குரல் அல்லவா. மேடையில் கதாநாயகி நீங்களே. உங்கள் அழகான தமிழால் எங்களை ஆள்பவர் நீங்களே தோழி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் அழகர். சிறப்பு, ரொம்ப கவிஞராயிட்டீங்க சார். பின் புத்தி முன்புத்தி படப்பாடல் அழகான அருமையான சோகப்பாடல், கேட்கவே ஆனந்தம். அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்மை மகிழ்வித்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ. விஜயரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். பாடல் கேட்டு நண்பருக்கும் வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் வைரமுத்து, அழகான பாடலுக்கு அழகான இசை சந்திரபோஸ், அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர்கள் கங்கை அமரன் குழுவினர். இந்த படம் மார்ச் மாதம் 6/3/1989 இயக்குனர் செந்தில்நாதன் இயக்கத்தில் ராம்கி, கௌதமி, ஸ்ரீவித்யா, கவுண்டமணி நடித்து வெளிவந்த படம். இந்த படம் சென்னை நெற்குன்றத்தில் உள்ள பாலமுரளி தியேட்டரில் 86 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம். இப்போ இந்த தியேட்டரே இல்லை, வணிக வளாகமாக மாறிவிட்டது. சிறப்பு, உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி அழகரண்ணே. சிபிஆர் அவர்கள் இயக்குனர் கூறியதற்கு ஐயா சக்க போடு. இயக்குனர் அவர்கள் நான் இல்லை, நீங்கள் போடுங்கள் சக்க போடு என்கிறார். இயக்குனர் அவர்கள் பாடலை எங்கிருந்து பிடிச்சிங்க ஐயா? சிறப்பு, மிக சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் செம என்றும் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் ரெட்ரோ பாடல் ஆத்தி சந்தனக்கட்ட என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம்
தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய் விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

அழகான உற்சாகமான பாடல் ஒலித்து சென்றது. சிறப்பாக விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள். இவர்களுக்காக பாடல்

பாடலை கேட்ட அறிவிப்பாளர் அவர்கள் விசிலெடுத்து பாராட்டி அடடா ஆஹா என்றும், கரூர் மாவட்டம் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து சிபிஆர் அவர்கள் அழகாக ரெண்டு சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்க டான்ஸ் செம சூப்பர். அடுத்து குஷ்புவும் ஆடுறாங்க, நல்லாயிருக்கு. கண்முன் கொண்டு வந்ததற்கு நன்றி. ஒட்டுமொத்த தென் மாவட்டம் பாடலில் வரும் வரியை அறிவிப்பாளர் சுட்டி காட்டியிருக்கிறார், சிறப்பு. மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் ஆத்தி இசந்தன கட்ட பாடல், அருமை அழகான துள்ளல் இசை பாடல், பாடல் கேட்கவே உற்சாகம். அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவிகளுக்கு விருந்தளித்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சர்ச்சைக்குரிய, எதுக்கு சர்ச்சைக்குரியன்னு போடுறாரு, என்ன சர்ச்சை என் மேலே? அன்னைக்கும் இப்படி தான் போட்டீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணே. ஆ விஜயரசகுமாரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் ஆர் விவேக் அழகான பாடலுக்கு இசையை அமைத்து அழகான பாடலையும் சேர்த்து அழகாக பாடி சென்றவர் சந்தோஷ் நாராயணன். இந்த படம் மே மாதம் 1/5/2025 இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் சூர்யா, பூஜா மற்றும் நடித்து வெளிவந்த படம். இந்த படம் கோயம்பேடு ராகினி தியேட்டரில் அதிக வசூலில் வெற்றி வாகை சூடிய படம். சிறப்பு சிறப்பு, நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள். வணக்கம். எனக்காகவும் பாடல் கேட்டமைக்கு மிக்க நன்றி. பாடல் மிகவும் குஷியான பாடல். நன்றி அனிட்டன் ஜோ. தேங்க்யூ. பாடலுக்கு கைத்தட்டி பாராட்டி அடடா ஆஹா என்றும், அனிட்டன் ஜோ குத்தாட்டம் போடுறாராம் சூப்பரா அந்த பாடலுக்கு. சிறப்பு சிறப்பு. இயக்குனர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்து உள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், கோவை மாவட்டம் கணபதி பகுதியில் இருந்து சந்திரமோகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள். வணக்கம். ஆட்டம் போட வைக்கும் பாடல் விஜயக்கா ஆடல் பாடலோடு மகிழ்ச்சியாக நடனம் ஆடுகிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் நான் கேட்கவே இல்லை பாடலை. சாரி அழகர் அவர்கள், எழுத்து மாறிவிட்டது. இனி பிழை வராதுங்க. அப்படியா? ஓகே. தேங்க்யூ. ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள். வணக்கம். சிறப்பு மிக சிறப்பு என்று பாடல், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், அற்புதம் என்றும் பதிவிட்டிருக்கிறார் தீபா குமார் அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் 6வது குறுக்கு தெரு பாடல் கோவப்பழமே கோவமா இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தவணி அழகர் நன்றி வாழ்த்துக்கள் பாடல் இதோ.

மலேசியா வாசுதேவன் குரலில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சூப்பர் சாங் என்று அறிவிப்பாளர் அவர்களும், மதுரை பாட்டுத்தவணை அழகர் அவர்கள் கோபப்பழமே கோபமா பாடல் அருமை அழகு பாடல் கேட்கவே உற்சாகம் தாங்க. அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்மை மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரியா விஜயரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. கேட்காத பாடலை கேட்டாலே தனி சுகம் தாங்க. அழகான பாடலை எழுதி அழகாக இசையை கொடுத்து அழகாக பாடி சென்றவர் காந்த குரல் மன்னன் மலேசியா வாசுதேவன். இந்த படம் ஜனவரி 1, 1, 1987 இயக்குனர் கே முருகராஜ் இயக்கத்தில், நடிகர்கள் மலேசியா வாசுதேவனுடன் நளினி ரகுவரன் நடித்து வெளிவந்த படம். இந்த படம் திருச்சி கலையரங்கம் தியேட்டரில் 19 நாட்களே ஓடி தோல்வியை கண்ட படம். அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். பாடலை கேட்டு ரசித்து கேட்ட பதிவு போட்ட நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள் கோபப்பழமை கோபமா பாடல் சூப்பர் அருமை என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் ஆஹா அருமை இனிமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், கோவையிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் அழகான கிராமத்து உற்சாகமான பாடல் அருமை என்று ஹைஃபை போட்டிருக்கார். அழகர் அவர்கள் அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி சிறப்பு நன்றி வாழ்த்துக்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை, அரிதான பாடலை கேட்க செய்தமைக்கு நன்றி. அழகர் அவர்கள் நம்ம சபரி வானொலியில் முதல் முறையாக ஒலிக்கிறது, பாடல் கேட்கவே அருமை. எட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், அருமை என்றும், பாடல் மிக அருமை என்றும், அழகர் அவர்கள் கேட்காத பாடலை கேட்டாலே தனி சுகம் தாங்க, அதான் அழகர். ஓகே ஓகே. மலேசியாவுக்கு 15/6/1944 மலேசியா வாசுதேவனுக்கு பிறந்த நாள். சிறப்பு நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் நாகமணி பாடல் முதல் எழுத்தே மோகமானால். விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில்.

மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் மலேசிய வாஸ்தவனுக்கு 82வது பிறந்த நாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி சிறப்பு. தீபாகுமார் அவர்கள் ரஜினியை கண்முன் கொண்டு வந்து சூப்பர் என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்பப்பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜயரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கூறியிருக்கிறார். பாடலை ஒலிக்க விட்டதற்கு நன்றி. நன்றி பிரகாஷ். மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் நாகமணி படப்பாடல், நாயகி படப்பாடல், அருமை அழகு, அழகான காதல் பாடல், கேட்கவே ஆனந்தம், அழகான பாடலை கேட்ட நண்பருக்கும் அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம செவியை குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி அ விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றி. அழகான பாடல் வரிகளையும் எழுதி அழகான இசையும் நமக்கு கொடுத்தவர் கவிஞர் கங்கை அமரன். அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் உடன் எஸ் ஜானகி அவர்களும். இந்த படம் ஜனவரி 1, 1995 இயக்குனர் ஆர் ஆர் ரவி அவர்கள் இயக்கத்தில் சுமன் சுதா நாயுடு நாகமணி பாம்பாக நடித்தவர் டிஸ்கோ சாந்தி. இந்த படம் ஆந்திர மாநிலம் புத்தூரில் உள்ள வெங்கடேஸ்வரா தியேட்டரில் 76 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்ட படம். தமிழ்நாட்டில் இந்த படம் சரியாக போகவில்லை. எந்தெந்த ஊரில் எங்கே எத்தனை நாள் ஓடி இருக்குன்னு எப்படி சார் உங்களுக்கு இப்படி தெரியும்? சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள் அப்போ ஆ இல்லையா ஐயா, ஒருவேளை ஆங்கிலமாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும், இது எனக்கு புரியவே இல்லை. என்னோட இன்ஷியலில் வரதை சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. இயக்குனர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் நாகமணி மட்டும் எங்ககிட்ட இருந்தா சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் சூப்பர் என்றும், பிரகாஷ் அவர்கள் இயக்குனரை பார்த்து சொல்லுங்கள் ஐயா ஏன் விட்டுட்டீங்க நடுவில் அப்படின்றாரு. தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் சொல்லக்கூடாது ரகசியம் என்கிறார். தீபாகுமார் அவர்கள் மிகவும் அருமை இந்த பாடல் என்றும், கோவை கணபதியிலிருந்து அழகான ரசனையான பாடல் சூப்பர் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி என்று பதிவிட்டிருக்கிறார். சிறப்பு நன்றி. அடுத்ததாக ஒரு சிந்தனை துளி. ஒன்று கொடுத்தால் பலவாக திருப்பி தருவதற்கு பூமியை விட்டால் வேறு யாரே புண்ணியவான், வேறு யாரோ புண்ணியவான். ஒன்று கொடுத்தால் பலவாக திருப்பி தருவதற்கு பூமியை விட்டால் வேறு யாரோ புண்ணியவான். இனிய நற்காலை நல்விடியல். சிறப்பு. நமக்கு அளித்த முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக தினம் ஒரு குரல் பகுதியில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒரு மனிதனுக்கு அழிவே இல்லாத மிகச்சிறந்த செல்வம் என்பது அவன் கற்ற கல்வியே ஆகும். அதை தவிர மற்ற செல்வம் எதுவுமே பணம் நகை நிலையான செல்வம் ஆகாது. அறிவு ஒன்றே என்றும் கை கொடுக்கும். சிறப்பு சிறப்பு சூப்பர். அழகான குரல் விளக்கங்கள். தினம்பொரு குரல் பகுதியில் நமக்கு அளித்த செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் இளமை ஊஞ்சலாடுகிறது
பாடல் கிண்ணத்தில் தேன் எடுத்து தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். செம சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ.

0: இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி எண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.
1: எதுக்கு அப்பா

பிரகாஷ் அவர்கள் ஆரணிலிருந்து பிரகாஷ் அவர்கள் வடிவேலை கண்முன் கொண்டு வந்து ஏதோ யோசிக்கிறார். சொல்லக்கூடாது ரகசியம் என்றார். இல்லை, அதற்காக இயக்குனர் அப்படி கூறியது. தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி என்று, கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள், இவருக்கு மட்டும்தான் செல்வம் கடைசி வரை கூட வரும். செல்வம் செல்வி அவர்களை பார்த்து இயக்குனர் கூறுகிறார் அந்த திருக்குறளை பதிவிட்டதற்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் பூங்கொத்தை கையில் கொடுத்து மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் அட்டகாசமான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று கேஜே யேசுதாஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நன்றி என்றும் யேசுதாஸ் அவர்கள் மறுபடியும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள், தேனே தேன் வடிக்கிறது பாடல் அருமை அட்டகாசம் அழகு சூப்பர் சூப்பர் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ் ஜானகியை கண்முன் கொண்டு வந்து ஒரு பூங்கத்தையும் பரிசளிக்கிறார். மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படப்பாடல் அருமை அழகு அழகான காதல் தேன் கலந்த பாடல் வரிகள் சூப்பர். அழகான பாடலை தேர்வு செய்த சகோதரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் அழகான பாடலை அழகான சித்திரத்தில் பாடலை எடுத்து நம்மை மகிழ்வித்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் வாலி, அழகான இசை இளையராஜா, அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர்கள் கேஜே யேசுதாஸுடன் எஸ் ஜானகி, சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி என்றும், அழகர் அவர்கள், இந்த படம் ஜூன் மாதம் 9/6/1978 இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் ரஜினி கமல் ஸ்ரீபிரியா ஜெயசித்ரா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் சென்னை வடபழனியில் உள்ள சிவாஜி பிரபு அவர்களுக்கு சொந்தமான தியேட்டர் சாந்தி கமலா தியேட்டர். 366 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம், சிறப்பு. 1978 இது ஒரு புகழ் பெற்ற திரைப்படம் என்று இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு நன்றி. இயக்குனர் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும், பாடல் செம என்றும், தீபாகுமார் அவர்கள் மிகவும் அருமை என்றும், செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை மிகவும் அழகாக வாசித்து அதற்கான விளக்கம் சிறப்பாக தந்த சகோதரி விஜய அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி நன்றி அண்ணே. தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், மகிழ்ச்சி நன்றி என்றும், அழகர் அவர்கள் உடம்பே சிலுக்கிறது மனது மயங்கி தன்னிலை இழக்கிறதுங்க, இந்த பாடலுக்கு அழகான காதல் பாடல் செம. இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். தீபாகுமார் அவர்கள் அழகான பாடல் என்றும், இதயத்தை அள்ளி தூவி கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் சாங் என்றும், பூங்கத்தை பரிசளிக்கிறார் சித்தி அவர்களுக்கு செம என்றும், சந்திரமோகன் அவர்கள் சிறப்பான பாடல், தேன் போல் வந்து தேனி போல் விரைவாக பறந்து போய்விட்டது, ட்ரை பண்ணுறார் இவரும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு பருத்தி வீரன் படம் என்ற இந்த பாடல் விருப்பம். இயக்குனர் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் குன்னகம் பூண்டி பிரபாகர் அவர்கள் இணைந்துள்ளார். அவர்களை வருக வருக என இருக்கரம் கூப்பி அன்புடன்

வரவேற்கிறோம் என்று இயக்குனர் அவர்கள். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய ரசகுமார் அவர்கள், வருக வருக என்று வரவேற்கிறோம் என்றும், புதிதாக நம் சபரியில் இணைந்திருக்கும் பிரபாகர் அவர்களை. அடுத்ததாக வரும் பாடல், சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் பூவரசன் பாடல். இந்த பூவுக்கு ஒரு அரசன் பூவரசன். விருப்பம் தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், பொன்மதி அக்கா, செல்வி அண்ணி, அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன், இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

பூவரசன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான செம சாங், சூப்பர் சாங் தீபா. விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள், தேன்மொழி முருகன், அசோக் குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த் மௌனிஸ், மகதீஸ் மகி பிரத்திகா, அலெக்சா நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இசைத்து சென்றது.

இந்த பாடலுக்கு முன் ஒலித்த பாடலுக்கு பதிவுகள் இதோ. எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி என்று இயக்குனர் அவர்களும் அவர்கள் நன்றி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் மிகவும் அருமை இந்த பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் கை கொடுத்து பாராட்டி சூப்பர்ப் என்றும், ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் அழகான பாடல் என்று தம்ஸ் அப் காட்டியும், தீபாகுமார் அவர்கள் மிக மிக அருமை என்று அந்த பாடல் என்றும், சந்திரமோகன் அவர்கள் ஐயா மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக பாடி ரசிக்கிறார் சிறப்பு, தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் கோல்டன் லைக் தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை சூப்பர் என்றும், மதுரை மாட்டுத்தவணை அழகர் அவர்கள் பருத்தி வீரன் பட பாடல் அருமை அழகான காதல் பாடல் இதை கேட்கவே ஆனந்தம் அழகான பாடலை தேர்வு செய்த நமது அன்பு ஐயா கீதநேசன் அவர்களுக்கும், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நம்ம செவிகளை குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ விஜய் அரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்று தீபாகுமார் விரும்பி கேட்ட பாடல். அறிவிப்பாளர் அவர்கள் வேற லெவல் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், சித்ராவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் பாடல் சூப்பர் என்றும், தீபாகுமார் அவர்கள் எங்கள் பாடல் அருமை இசைத்தரம் குறைவு அவ்வளவுதான் வருது நான் என்ன செய்ய, ஆர்னையிலிருந்து பிரகாஷ் அவர்கள் மனதை தொட்ட பாடல், சிபிஆர் அவர்கள் கார்த்தியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து சூப்பர் சாங் என்றும், கார்த்திக்கை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு, தீபாகுமார் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், அற்புதம் என்றும், சிறப்பு மகிழ்ச்சி என்றும், நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மயில் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், அறிவழகன் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களக்க, அவர் பாட்டு வர்ற நேரம் கரெக்டாக வர்றாரு பாருங்களேன், திருப்பி உங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் என்றும், அழகான மயிலை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், இதயத்தை கொடுத்தும் பாராட்டியிருக்கிறார்கள் பாடலுக்கு, மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் சகோதரி போன பாடலுக்கு பதிவு படிக்கவில்லை ஆகையால் பதிவு போடவில்லை, நீங்கள் பிஸியாக தெரியலை, நீங்கள் பிஸியா தெரியலை, அறிவழகன் மங்கை அவர்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, சரி சரி எங்கே இருக்கிறோம், இயக்குனர் அவர்கள் பூவரசன் பாடல் அருமை சூப்பர் என்றும்,

மதுரை மாவட்டத்தவனே அழகர் அவர்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி அழகே. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு அழகே வாட்ஸ்அப் பக்கத்தை படிப்பது தான். இது ரெண்டு பாட்டையும் சேர்த்து படிச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், இசைத்தரம் மிகவும் சிறப்பாக இருந்தது, என் வாழ்த்துக்கள் என்றும் அழகர் அவர்கள், வாட்ஸ்அப் பதிவு வந்தால்தான் நிகழ்ச்சி அருமை. அறிவழகன் மங்கை அவர்கள், இப்பத்தான் எங்க பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, அதுதான் வந்தேன். நெசவு நிலை வேலை நாளை தான் தொடங்கும். அழகர் அவர்கள், இன்று வீட்டில் ரெஸ்ட் தான் எனக்கு. ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கடலை. படம் கடலை, பாடல் ஆயாவ காணோம், மேச்சேரி சீரமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா. அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

கடலை திரைப்படத்திலிருந்து. எங்கேருந்து பிடிச்சிங்க இந்த பாட்டை? நாங்கள் கேட்டதே கிடையாது, ஆனால் நல்லா இருக்கு பாட்டு. விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள், இன்று வீட்டில் ரெஸ்ட் தான் எனக்கு, நாளை பிஸி. அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று கூறியிருக்கிறார், சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள், நானும் பிஸிதான். பிரகாஷ் அவர்கள், அழகாக ஒரு டான்ஸ், செம. இயக்குனர் அவர்கள், ஆயாவை காணணுன்னு ஆயாவை கொண்டு வந்துட்டாங்க கண்முன், சிறப்பு. அழகர் அவர்கள், அழகான ஒலித்தரத்தில் பாடல் அருமை என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள் பாடலுக்கு. கார்த்திகை கண்முன் கொண்டு வந்து கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள், சிறப்பு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடல் சூப்பர் என்றும் ஆஹா அருமை என்றும், இயக்குனர் அவர்கள், மனதை தொட்ட பாடல் சூப்பர் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், ஆயா இப்போ நம்மிட இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க. தீபாகுமார் அவர்கள், நீங்கள் வேற லெவல் ஜி. மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள், எங்கள் அம்மாவுடைய அம்மா எனக்கு ஆயா வெள்ளத்தாய், எங்கள் தோட்டத்தில் தான் அழகாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ பாருங்க. இயக்குனர் அவர்கள், எங்க ஆயா கூட இல்லை, செத்து போச்சு அழுகிறாரு. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், எங்க ஆயாவும் தான் ஐயா, அவங்க ஆயாவும் இல்லையா. இயக்குனர் அவர்கள், ஆயானாலும் எங்க அப்பா அம்மாவை பெத்தவங்க இல்லையா. அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் டிவி மகாபாரதம் மாக்காப்பா நடித்த, ஓகே, விஜய் டிவி மாக்காப்பா நடித்த படம் அக்கா, ஆமாம், அவர் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது பார்த்தேன். இயக்குனர் அவர்கள், நானும் பிசி தான் என்கிறார், எதுக்கு. பிசி பிரகாஷ் அவர்கள், சத்திய சோதனை எப்பா, எதுக்கு கவுண்டமணியை கண்முன் கொண்டு வந்து ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் சத்திய சோதனை. அறிவழகன் மங்கை அவர்கள், ஏ சூப்பர்பா என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக படம் பொண்ணு பார்க்க போறேன் பாடல், சலசலவென ஓடும் குளிரோடையின் சங்கீதமே. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்த குரல்களில் இசை பாக்கியராஜ். இந்த பாடல் விருப்பங்கள் கோவை கணபதியிலிருந்து ரா சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இதோ இந்த பாடல்.

பொண்ணு பார்க்க போறேன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதியிலிருந்து ரா சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் இசைத்து சென்றது.

0: மதுரை மாவட்டத்தவணை அழகர் அவர்கள் சகோதரிக்கு நன்றி என்று கூறியிருக்கிறார். எதுக்குன்னு தெரியல, நிகழ்ச்சி நிறைவு என்றதற்காக இருக்கும் என்று நினைக்கிறேன். அறிவழகன் மங்கை அவர்கள், கேரளா கோவிலுக்கு போறேன்னு சொன்னீங்க, போயிட்டு வந்தீங்களா அக்கா? ஆர்னியிலிருந்த பிரகாஷ் அவர்கள், அழகான பாடல் என்று ஹெட்ஃபோன் வச்சு அழகாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் கேட்டதற்கு, திருவட்டாறு பெருமாள் கோவில் போனேன் என்று அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் அருமை என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் என்று ஆனந்தம் சூப்பர் என்று அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் அருமை சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், அழகர் அவர்கள் கவிஞர் பாலி பாடல் அருமை அழகு அழகான இசை பாக்கியராஜ் பூர்ணிமா சிறப்பு பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடும் நிலா எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து சித்ராவையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள், கேரளா தான் போனாங்க, கேரளால இருந்து கேரளா தான் வந்துட்டாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் இதயத்தை அழகாக எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார் பாடலுக்காக. தீபாகுமார் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாடல் செம என்றும், மிகவும் அருமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் இனிமை என்றும், செல்வம் செல்வி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், இன்று நீங்கள் கேட்டவையில் வந்த அனைத்து பாடல்களுமே சிறப்பு, பாடலை கேட்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி அண்ணே. தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை ஆஹா அருமை என்றும், இயக்குனர் அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம் செம என்றும், இனிமையான இதமான பாடல் என்றும், அழகான பாடலை நம்ம செவியில் எஸ்பிபி ஆந்திரா எஸ்பிபியுடன் கே எஸ் சித்ரா அவர்கள், கேரளா திருவனந்தபுரம் சித்ரா, இப்போ இந்த நிமிஷத்தில் கேரளா திருச்சூரில் ஒரு சகோதரி வீட்டில் ஃபங்க்ஷனில் இப்போ அங்கே இருக்கிறார் சித்ராவா. நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியை அழகாக வழங்கிய சகோதரிக்கு நன்றி என்றும், நன்றி தேங்க்யூ. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இந்த நிகழ்ச்சிக்கு திருஷ்டி கழிக்கிறார்கள், சிறப்பு நன்றி மிக்க நன்றி என்றும், அழகர் அவர்கள், அறிவுடைய மங்கை சகோதரிக்கு நன்றி சொன்னேன்.
1: புரியலையே.
0: நான் கேரளாவில் இருந்து இன்று காலைதான் வந்தேன் வீட்டுக்கு மதுரைக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், அறிவழகன் சகோதரன், இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார், நன்றி நன்றி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 11:30. சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வந்தது. அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.